போசா எனக்கு இந்த ஹேர் மட்டும் தான் சார் கமிட்டி அதுக்கு காரணம் போ சார் ஐ லவ் யூ போசா தேங்க்யூ.

0: மிட் மார்னிங் வித் நித்யா.
1: எவர்கிரீன் பாட்டுகள்.
2: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
0: Mid-morning with Nitya.
2: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

0: லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீரிப்பாயணம்ல.